0: கட்டி பையன கப்பு.
1: Don't stop dancing. Pona galu loading.
2: Hey,
1: don't stop dancing. Ponagalu loading.